மவத்வியாப்ததேஹாய தக்ஷிணாமூர்த்தயே நமஃ. யஸ்மின் சர்வம் யதஸ் சர்வம் யஸ் சர்வம் சர்வத்ருக்ததா சர்வபாவபதாதீதம் போதானந்தம் ஸ்மரா.

ஏதாய் பிறந்தே கோடி பறந்தே ஏ ஆண்டவரே ஆண்டி மனசே ஏதாய் பிறந்தே கோடி பறந்தே எம்மாரியப்பா ஏ தேர இழுக்கு என்னாச்சு முத்து ஏ மத்தளங்கொட்ட சட்டக்கு சட்டக்கு சட்டக்கு சட்டக்கு சட்டக்கு.